சாத்சங்கத் ஜியோ சாஹிபே கமால் சாஹிபே ஜமால் பீரான் பீர் மீரான் மீர் சர்வரே காயநாத் குல் ஆலம் பே சுல்தான் ராஜான் ராஜ் பானான் பான் தேவான் தேவ் உபமா மகான் தேவ் சம்ரத் சாஹிப் பார் பிரம் குரு பரமேஸ்வர் தன் தன் சத்குரு ஆத் ஸ்ரீ குரு கிரந்த் சாஹிப் மகாராஜ் ஜி பவித்திர ஹசூரி விக்கே விராஜ்மான் ஹோகே ஆப் ஜி நே சத்குரு ஜி தி அம்ரித் ரூப் பாணி தா அம்ரித் ரஸ் பர்பூர் சிவத் கீர்த்தன் குரு கே பியாரே ਸਾਜੇ ਨਿਵਾਜੇ ਕੀਰਤਨੀਆਂ ਪਾਸੋਂ ਸਰਵਨ ਕਰਕੇ ਆਨੰਦ ਪ੍ਰਾਪਤ ਕੀਤਾ ਹੈ। ਤਨ ਤਨ ਸ੍ਰੀ ਗੁਰੂ ਗੋਬਿੰਦ ਸਿੰਘ ਸਾਹਿਬ ਦਸ਼ਮੇਸ਼ ਪਿਤਾ ਜੀ ਜਿੱਥੇ ਬਹੁਤ ਸਾਰੀਆਂ ਖੂਬੀਆਂ ਬਹੁਤ ਸਾਰੇ ਗੁਣਾਂ ਨਾਲ ਬਹੁਤ ਸਾਰੀਆਂ ਸਿੱਖਾਂ ਬਹੁਤ ਸਾਰੀਆਂ ਵਡਿਆਈਆਂ ਦੇ ਮਾਲਕ ਹਨ। ਉੱਥੇ ਉਹਨਾਂ ਨੇ ਉਸੇ ਪਰੰਪਰਾ ਨੂੰ ਕਾਇਮ ਰੱਖਿਆ ਹੈ। ਬਾਬਾ ਪੈਦਾ ਸੱਚਖੰਡ ਨੌ ਨਿਦ ਨਾਮ ਗਰੀਬੀ ਪਾਏ ਭਾਈ ਗੁਰਦਾਸ ਜੀ ਗੁਰੂ ਘਰ ਵਿੱਚ ਨਮਰਤਾ ਨੂੰ ਹਲੇਮੀ ਨੂੰ ਨਿਰਮਾਨਤਾ ਨੂੰ ਗਰੀਬੀ ਨੂੰ ਹਮੇਸ਼ਾ ਸਤਿਕਾਰ ਪ੍ਰਾਪਤ ਹੋਇਆ। ਗੁਰੂ ਪਰਮੇਸ਼ਵਰ ਗੁਰੂ ਨਾਨਕ ਦੇਵ ਜੀ ਮਹਾਰਾਜ ਨੇ ਅਜਿਹੇ ਹੀ ਸ਼ਬਦ ਕਹੇ ਸਨ, ਮੇਰੀ ਤੇ ਸ਼ਾਇਦ ਹਾਲਤ ਉਸ ਕੂਕਰ ਵਰਗੀ ਹੈ ਜਿਹੜਾ ਆਪਣੇ ਮਾਲਕ ਦਾ ਨਾ ਹੋਵੇ।